பௌசிதா பிரி யக்காரு நசிகில கொச்சக்கி பசை சக்பு சிந்தி பேனாத உயிரோம் புரோஜென் மங்க இமாலைபப் குரும்ஜவை செய்த அபுன் மகி கொஞ்சல் சைரிங்ப கேஸ் பிரகாஷ் லைசுனிசை சிந்த காங்கிம்பம் ஷமச்சரண் சிங் சைரிங்ப அதி காங்கிம்பம் மயிங்பம் அனுரேகா தேவி சைரிங்ப சோவிதா மங்ஜம் அமதி மொய்ராங்தேம் சாவு சிங் சைரிங்ப ராஜேஷ் லைசாங்தேம் அது மத்தம் தவிர்வசி ஆகஸ்ட் பானிம் ஃபால்கி கங்லா சென்னல் தகினி ஆகஸ்ட் பானிம் ஃபால் ஹவுசிங் அசி நோமுகி கங்லா சென்னல் அசித சந்தோக்சகதப தவரம் சிங் நிங்சிங்ஜரி நேஹாக்கி மத்தும் பூங் தருகு மினித்தரா லவுசிங்கி வாஃபம்த தான்ஜகினி பௌகி மறுஒய்வ தாங்கக்சிங் கங்தோப்ப மயங்கம் லதா சன்னுதகி மைதை இசை தம்சரி பூங்தருக்கு மினிட் தராமங்க பூங்தருக் மக்காய் லைபாங்கிங் பைசைகி குதோல்த தாபிகனி நோமைதேம் பாஹரி சிங் அதோப்பம் சுபாசந்திர சிங் அமதி அசேம் அமர்ஜித் சிங்தகி மதங் மதங் ஒய்னா நசியு பூங் தரை கொஞ்சல் நாச்சும் தம்சரி அக்கனன பிதோரப்ப சிங்த யும்பம் ஒய்வ தௌரம் உள்ளம்சி ஐக்குய்கி தௌனா தௌரம்சித முதும் மணிபாபுசிங்க உணவுகி தௌரம் உணவிகதப யும்னாம் பப்லு தௌரம் புதோப்ப நோங்தோம்பம் ரோமா பேவம் ஓம்பி மணி தோம்பி தேவின சக்ப நோத் லாந்தோக்சகனி பூங் தரேத் கமினி நீஃபு பூங் தரேத் கமினி யங்கை மங்க ஜந்திர சங்கீத் கி குதோல் த தாவிகனி அதோபும் கோவேஷோ நகும்ப வங்ஷி தொங்கான் தொங்கான்ப சைசக்பசிங்தகி மணிப்புரி மத்தமிஷிசிங் லாந்தோக்சகனி பூங் நிபாலி மினிட் நீஃபு அயோ பூங் மாப்பல் சந்தோக்சகனி மணிப்புரி ஃபில்மிசை நாய்கோதா கிசி தம்சரி பூங்

ஆகாஷ்வாணி இம்ஃபால் ஹவுசிங் அந்தோக்சரி சஞ்சென்பம் பக்கிம் சந்திர சிங் அமதி ஃபான்ஜோபம் ஷியாமாதி விதகி மதம் விசேஷிங் மதம் மதம் ஒயினா ஆன்பதல வீரசி சஞ்சென்பம் பக்கிம் சந்திர சிங்தகி மதம் விஷய அணிக்க சைசக்பஸ்தகி ஆன்பி இசைத அசுன செய்யோடி நுங்ஷிபி கௌஷிரா பாமுபி ஹைசிரா இசேசிகி செய்ரிங்ப தொங்ப்ரம் சமுங்கவும்

0: உமங் தாபிரி தொடமசி NCERT தெம்மாங்கல் இன்னா சண்டுக் சவனி ஆகஸ்வானி இன்ஃபால் அவுசம் தாபிரசி சயின்ஸ் மேகஜின் தௌரம் லாந்தோ பிரிவி சங்கீதா மைராக்பம் தௌரம் புத்தோப்பா ராஜேந்திர சிந்தாம் அமதி ஐயிபா நிங்தௌசம் சாம் கிஷோர்
1: லாந்தோக்சரி சயின்ஸ் மேகசின் நசிகி தௌரம்த தம்சரி பிளாஸ்டிக் தகி ஹைட்ரோஜன் ஃபில்ட் ஒன்தோப்பா அமசுங் துங்லம் சட்கிதமக் கிரீன் ஹைட்ரோஜன் மதோக் தாரக்ப ஹைப ஹிரம்சித ரிபப்ளிக் ஆஃப் கொரியாகி அட்வான்ஸ் ஹைட்ரோஜன் எனர்ஜி சொலுஷன் த பிரின்சிபல் ரிசர்ச்சர் ஓய்ரிப டாக்டர் ஷோராம் போபி சிங்க அய்கொய்கி மிஹுத் ராய்சந்த சிங்தாங்க உணர்துனு வாரி சாப பிளாஸ்டிக் தகி ஹைட்ரோஜன் ஃபில்ட் ஒன்தோக்பா
2: ஐக்கொய்கி அக்கோய்பத ஹெக் யெங்தோக்னுபத லரிக் பபம் காகி டேபிள்த இசிங் போட்டல் கைதேல்த மனா மசிங் லைபத புனரிப காவ் ஷோப்பிங் பேக்ன சாக்கும்த அஹாங்ப போட்டல் சிங்ன மபம் குதிங் அமதி கரி சிங்த பிளாஸ்டிக் சிங் யாவ்ரி சிங் பாத் துரேல் இரங் இப்பாக் அமதி அஹாங்ப அத்தியாத பிளாஸ்டிக்ன யௌதப மபம் கக்லி சிங்லக்ட்ரி ஐக்கொய்கி அக்கோய்பகி பிபம்த யாம்ன சாவ்ன சைதிங் பீரரே ஹைபசிதி புன்னமக்த கங்னரி சிஜனப யாத்ரப பிளாஸ்டிக் சிங் சி ஹுந்தோக்கிப மதம்த ஹுந்தோக்காக் சிங் அசிபு அமுக் கொம்ஜின்துன சிஜனப ரீசைக்கல் தௌபகி தோங்சிதி யாம்ன தாங்ன தோக்லி
1: மாலேம்கி ஓய்ன பிளாஸ்டிக் ரீசைக்கல் தௌனப பைக்கத்ப தபக்த தேங்னரிப குதோங்